0: the music. Music now. Lotus FM. It's all about the music. You are listening to Inesay Mave. You are listening to Inesay Mave on Lotus FM.
1: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நீங்கள் கேட்கின்ற நிகழ்ச்சி இனிசை மழை. வருங்குபவர் தனசீலன் துரைசாமி. வாரந்தோறும் 6 மணியிலிருந்து 7 மணி வரை இந்த நிகழ்ச்சியில் அருமையான தமிழ் பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். மேலும் உங்களுடைய நீதி விளக்கம் மற்றும் தமிழ் பாடம். இன்றைய தினம் 6:30 சில சமுதாய செய்திகள் பார்க்கலாம். வணக்கம் and welcome to Lotus FM. You're tuned into Inesay Mave with me, Dhanasilan Dorasamy, your weekly Tamil program with beautiful music, ethical sayings and a Tamil lesson, helping you to learn the vernacular through radio. Every Friday is between 6 and 7pm on your favorite radio station, Lotus FM. At 6:30, we have a few public announcements. இப்பொழுது அருமையான பொற்கால திரைப்பட பாடல் பாசமலர் என்ற படத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. பாடியவர் TM சவுந்தரராஜன் அவர்கள். We listen to a beautiful golden oldie this evening to start the program from the movie Pasamalar, sung by TM சவுந்தரராஜன்.

0: இனிசைமா ரே நிகழ்ச்சி வருங்பவர் தனசீலன் துரைசாமி அருமையான திரைப்பட பாடல் நலம் நலம் அறியாவல். இப்பொழுது மணி 6:15, இட் இஸ் ஜஸ்ட் கோன் ஏ ஃபியூ செகண்ட்ஸ் ஆஃப்டர் குவார்டர் பாஸ்ட் 6. இன்றைய நீதி விளக்கம், மீண்டும் சில நல்ல செய்யுள்களை ஆராய்ந்து கற்கலாம். This evening, more beautiful sayings are coming to you. முதலாவது, ஒவ்வொரு நாளும் ஒரு கூடுதல் நாள் அல்ல, மாறாக ஒரு நாள் குறைவு என்பதை நாம் உணரும் போது உண்மையிலேயே முக்கியமான விஷயங்களுக்கு நாம் மதிப்பு கொடுக்க தொடங்குவோம். அதாவது, that means when we start to understand that each day in our life isn't one more day but one less day, then we will start giving value to the things that truly matter. When we start to understand that each day in our life isn't one more day but one less day, then we will start giving value to the things that truly matter. அடுத்தது, முட்டாள்தனமான முடிவுகளை விட குழப்பமே சிறந்தது. ஏனென்றால் குழப்பத்தில் இன்னும் ஒரு சாத்தியம் இருக்கிறது. முட்டாள்தனமான முடிவில் எந்த சாத்தியமும் இல்லை. This beautiful piece means confusion is better than stupid conclusions. In confusion, there is still a possibility. But in stupid conclusions, there is no possibility. முட்டாள்தனமான முடிவுகளை விட குழப்பமே சிறந்தது. ஏனென்றால் குழப்பத்தில் இன்னும் ஒரு சாத்தியம் இருக்கிறது. முட்டாள்தனமான முடிவில் எந்த சாத்தியம் இல்லை. Confusion is better than stupid conclusions. In stupid conclusions, there is no possibility. But in confusion, there is still possibility. கடைசியாவது, and lastly, கடந்த காலத்தை பற்றி கவலைப்படாதே. எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பதை நிறுத்து. நிகழ்காலத்தில் வாழ்ந்து மகிழ்ச்சியாக இரு. Stop worrying about the past. Stop thinking about the future. Just live in the present and be happy. கடந்த காலத்தை பற்றி கவலைப்படாதே. Stop worrying about the past. எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பதை நிறுத்தி. Stop thinking about the future. நிகழ்காலத்தில் வாழ்ந்து மகிழ்ச்சியாக இரு. Just live in the present and be happy. மறுபடியும் இந்த விளக்கங்கள் பார்க்கலாம். Let us look at these sayings again. ஒவ்வொரு நாளும் ஒரு கூடுதல் நாள் அல்ல, மாறாக ஒரு நாள் குறைவு என்பதை நாம் உணரும் போது உண்மையிலேயே முக்கியமான விஷயங்களுக்கு நாம் மதிப்பு கொடுக்க தொடங்குவோம். When we start to understand that each day in our life isn't one more day but one less day, then we will start giving value to things that truly matter. அடுத்தது, முட்டாள்தனமான முடிவுகளை விட குழப்பமே சிறந்தது. ஏனென்றால் குழப்பத்தில் இன்னும் ஒரு சாத்தியம் இருக்கிறது. முட்டாள்தனமான முடிவில் எந்த சாத்தியமும் இல்லை. Confusion is better than stupid conclusions. In confusion, there is still a possibility. But in a stupid conclusion, there is no possibility. கடைசியாவது, and finally, கடந்த காலத்தை பற்றி கவலைப்படாதே. எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பதை நிறுத்து. நிகழ்காலத்தில் வாழ்ந்து மகிழ்ச்சியாக இரு. Stop worrying about the past. Stop thinking about the future. Just live in the moment, the present, and be happy. இது உங்களுடைய நீதி விளக்கம். இப்பொழுது ஒரு விளம்பரம். விளம்பரம் ஆன பிறகு மீண்டும் இந்த நிகழ்ச்சியை தொடரலாம். அருமையான பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். We now go to an ad break and the program continues on the other side of this.
1: Experience pure country allure as a VIP at this year's Hollywood Bets Durban July with Spinner Zonke. Stand a chance to win VIP experiences or a share of 1.2 million rand in cash. Bet 2 rand or more on selected slots to enter. This is your moment. Release your spirit. Release your victory. Release your glamour with Spinner Zonke. Bet now.
2: T's and C's apply. Hollywood Sportsbook is a licensed betting operator. No persons under the age of 18 years are permitted to gamble. Winners know when to stop. South African Responsible Gambling Foundation toll-free counseling line 0800 006 008 or WhatsApp help to 076 675 0710.
3: Hello, hello, hello. Yeah. Welcome.
4: Great DJs. Fantastic music. Lotus FM. You are listening to Inese Mabe. You are listening to Inese Mabe on Lotus FM.
0: Inese Mabe Nigerchi Varungbavar Dhanaseelan Duraisamy. Ippozhudhu puthum pudhiya paadal Uthaiyaadi Pathaiyile, a brand new song by Anirudh Ravichandar.

0: வணக்கம் டு யூ தனசீலன் தர்சாமி. ஹாப்பி ஃப்ரைடே டு யூ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆசம் ஷோ. இப்போ த இசை மலர் எவ்ரி ஃப்ரைடே நான் வந்து உனக்கு தான் நான் காட்டுங்கிற வெள்ளிக்கமாவும் நான் வெள்ளிக்கமா நீ ரொம்ப நல்ல பாட்டு வளாடுற எங்களுக்கு. அண்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் உன்னோட குரல் கேட்டாக்கா நீ வந்து ரொம்ப நெல்லும் டிஜே எங்களுக்கு. நீ நல்லா போயிட்டு வா வீட்டுக்கு சேர்ந்துருமா ஆகுனாக்கா. சேவி நாயுடு போலக்கான
1: சேவி அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி அந்த செய்திக்கு.
2: Namaste Chitanasilan, hope you are well and had a fabulous week. Look forward to Friday evenings in your company. The music really warms my heart. Sending a shout out to all my family and friends tuned in. Wishing you all a blessed and a safe weekend. Anit Premlal.
3: Vanakkam Danasilan, trust you had a good week. Enjoying the start of the show, mind-blowing songs, and looking forward to more lovely music. And thanks for an awesome show always. Molly.
1: அந்த செய்திகளுக்கு மிக்க மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தோஸ் மெசேஜஸ் தேட் ஆர் கம்மிங் த்ரூ. இப்பொழுது உள்நாட்டு கலைஞர் சமந்தா பிள்ளை அவர்கள் பாடிய அமைதி என்ற பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

அருமையான பாடல் அமைதி பாடியவர் உள்நாட்டு கலைஞர் சமந்தா பிள்ளை அவர்கள். இப்பொழுது மணி 6:30, இட் இஸ் 1 minute ஆஃப்டர் ஆஃப் 6. இப்பொழுது சில சமுதாய செய்திகள், எ ஃபியூ அனவுன்ஸ்மெண்ட்ஸ். முதலாவது, கலை போட்டி பருவம் நெருங்கியது. ஃபர்ஸ்ட்லி, த டேமோ ஐஸ் டெட்ஃபர் இஸ் அப்பான் அஸ் ஒன்ஸ் அகெயின். திஸ் இஸ் ஃபெசிலிட்டேட்டட் பை த குவாசுலு நேச்சுரல் டேமோ வெடிக் சொசைட்டி ப்ரொவின்ஷியல் பாடி. And this Sunday, the Durban region invites you and your family to join them, the 7th of June, at the Dravida Hall. Now, that's situated on 339 New Germany Road, Reservoir Hills. Admission is free and lunch is served. Lunch will be served, rather. So, this is the Tamil Eisteddfod, and it's the Durban region. They're inviting you and your family to join them this Sunday, the 7th of June, at the Dravida Hall. This is situated on 339 New Germany Road, Reservoir Hills. And admission is free and lunch will be served. So for those of you who would like to go out and enjoy a day of culture, displaying language, music and dance, this is the place you should be. Tamil language, Tamil dancing and music as well. The next announcement, the Sivananda Vedanta Ashram of Seatides, Tongat, are hosting a winter holiday youth camp. Now, this takes place in the Drakensberg, and it's from Monday the 6th of July to Thursday the 9th of July 2026, an enriching adventure in youth development. So for more information, you can contact Sister Logie on 072-316-4304. That's 072-316-4304. Let me read that again. The Sivananda Vedanta Ashram are hosting a winter holiday youth camp. Now, this takes place in the Drakensberg, and it's from the 6th of July, that's Monday the 6th of July, to Thursday the 9th of July 2026. It's an enriching adventure in youth development. So for more information, you may contact Sister Logie on 072-316-4304. And the first one was the Durban region inviting you to their Eisteddfod at the Dravida Hall. That's this Sunday, the 7th of June. And it's on 339 New Germany Road, Reservoir Hills. இப்பொழுது மீண்டும் ஒரு அருமையான பாடல் கேட்டு ரசிக்கலாம். இந்த பாடம் பாடியவர்கள் அரிச்சரண் மற்றும் தன்வி.

0: அருமையான திரைப்பட பாடல் மலரே மலர் மலரே பாடியவர் அம்மா பிசுஷிலா அவர்கள். இப்பொழுது மணி 6:45, இட் இஸ் ஜஸ்ட் கான் அ குவார்டர் டு 7. இன்றைய தமிழ் பாடம் சில புது சொற்கள் கற்கலாம், மேலும் அந்த சொற்களை பயன்படுத்தி வாக்கியங்களில் அமைக்கலாம். திஸ் ஈவினிங்ஸ் டேமல் லெசன், வி லேர்ன் எ ஃபியூ மோர் வேர்ட்ஸ், டேமல் வேர்ட்ஸ், அண்ட் வி கன்ஸ்ட்ரக்ட் தெம் இன் சென்டென்சஸ். முதல் சொல், தி ஃபர்ஸ்ட் வேர்ட், முதலாளி. முதலாளி இஸ் எம்ப்ளாயர். Employer, or some of us I like to use the term boss. Ivar yen mudalali, he is my employer or he is my boss. Mudalali. So for employer or for boss you say mudalali. Ivar yen mudalali, he is my employer. Adutha sol, virundinar. Virundinar alladhu virundinargal, visitor or visitors, virundinargal. நேற்று என் வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்தார்கள், அல்லது விருந்தாளிகள் கூட சொல்லலாம். Yesterday we had visitors at home. நேற்று, yesterday, விருந்தினர் is visitors, வீட்டு is home. We had visitors at home yesterday. So that new word that we're learning, விருந்தினர்கள் are visitors. அடுத்த சொல், சோம்பேறி. சோம்பேறி இஸ் எ லேசி பர்சன். சோம்பேறி இஸ் எ லேசி பர்சன். அவன் ஒரு சோம்பேறி, மீன்ஸ் ஈ இஸ் எ லேசி பர்சன். அவன் ஒரு சோம்பேறி, மீன்ஸ் ஈ இஸ் எ லேசி பர்சன். அவன் இஸ் ஹிம், ஒரு இஸ் எ அண்ட் சோம்பேறி லேசி பர்சன். அடுத்தது த நெக்ஸ்ட் வேர்ட், அலுவலகம். அலுவலகம் இஸ் ஆஃபீஸ். அலுவலகம் இஸ் ஆஃபீஸ். அண்ட் இன் ஏ சென்டென்ஸ், இது அப்பாவுடைய அலுவலகம். அப்பா இஸ் ஃபாதர், இது இஸ் திஸ். அண்ட் அலுவலகம் வி ஜஸ்ட் லேர்ன்ட் இஸ் ஆஃபீஸ். இது அப்பாவுடைய அலுவலகம், திஸ் இஸ் ஃபாதர்ஸ் ஆஃபீஸ், ஆர் திஸ் இஸ் மை டேட்ஸ் ஆஃபீஸ். ஸோ தட் நியூ வேர்ட், அலுவலகம் இஸ் ஆஃபீஸ். அடுத்தது கடுமையாக. கடுமையாக மீன்ஸ் ஹார்ட். கடுமையாக மீன்ஸ் ஹார்ட். ஸோ இஃப் யூ ஹேவ் டு புட் திஸ் இன் எ சென்டென்ஸ், ட்ரெவர் கடுமையாக வேலை செய்கிறார். ட்ரெவர் ஒர்க்ஸ் வெரி ஹார்ட். கடுமையாக இஸ் ஹார்ட். அண்ட் இஃப் யூ கன்ஸ்ட்ரக்ட் தட் இன் எ சென்டென்ஸ், ட்ரெவர் கடுமையாக வேலை செய்கிறார். ட்ரெவர் ஒர்க்ஸ் வெரி ஹார்ட். So the new word, kadumeyaga, means hard. Adutathu, porumeyaga. Porume means patience. Porume is patience. And in a sentence, ellorum porumeyaga irungal. Ellorum is everyone or everybody. Porumeyaga, now we learnt, is patience. Irungal is to be. Ellorum porumeyaga irungal. Everyone be patient. So the new word, பொறுமை இஸ் பேஷன்ஸ். பொறுமையாக பேஷண்ட். அடுத்த சொல், விரைவாக. விரைவாக இஸ் குவிக் ஓ ஃபாஸ்ட். வீட்டை விரைவாக சுத்தம் செய். வீட்டு இஸ் ஹவுஸ், வீடு இஸ் ஹவுஸ். விரைவாக வி லேர்ன் நவ் இஸ் குவிக்லி. சுத்தம் செய் இஸ் டு டைடி ஓ கிளீன் அப். வீட்டை விரைவாக சுத்தம் செய், கிளீன் த ஹவுஸ் குவிக்லி. எங்களுடைய வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தார்கள், நாங்கள் விரைவாக வீட்டை சுத்தம் செய்கிறோம். Right, many of us, when we learn, we are getting visitors, we quickly tidy the house. So, விரைவாக is quick. கடைசி சொல், last a word, வசதிகள். வசதிகள் are comforts or luxuries. வசதிகள், comforts or luxuries. பணக்காரர்களுக்கு எல்லா வசதிகள் உண்டு. பணக்காரர் is wealthy people or the rich. Ella vasadigal undu, they have all the comforts and luxuries. So the new word there is vasadigal, meaning comforts or luxuries. Sari marpudiyum inda sotkal paarkalam. Let us look at these words again. Mudalali is employer or boss. Virundinar, girl, visitors. Somberi is a lazy person or laziness. Aluvalagam is office. Aluvalagam is office. Kadumeyaga is hard. Porumeyaga is patience. Virevaga is quick or fast. And Kadesiyavadu, lastly, Vasadigal are comforts or luxuries. இது உங்களுடைய தமிழ் பாடம். இப்பொழுது மீண்டும் ஒரு விளம்பரம். விளம்பரம் ஆன பிறகு இந்த நிகழ்ச்சியை தொடரலாம்.
1: Johannesburg, the record-breaking show, a musical fusion with Peru and Bala, is now heading for Gold Reef City's Lyric Theatre on Saturday, 20th June. Catch the kings of sit-down comedy and Durban's leading orchestra, the Bollywood Show Band, for an evening of foot-tapping music and side-splitting comedy. Tickets from 150 Rand, selling from Ticket Pro. A musical fusion with Peru and Bala, Gold Reef City, 20th June.
2: Bold, elegant and truly distinct has arrived at Jayashree's Rivas. Introducing the Riva Collection, a limited signature edition just unpacked. So don't just blend in, dare to be distinct. Jayashree's Rivas, in stores and online now.
3: It's Lotus FM. Lotus FM, you're listening to Inese Marae, Fridays 6 to 7 p.m. Lotus FM.
4: Sollamale yaar paarthathu nenjoo

0: அருமையான பாடல் சொல்லாமலே யார் பார்த்தது.
1: Good evening, Dana Seelan. Good evening, Radio Lotus FM. Thank you for the lovely songs. It's great. Congratulations to all those who are taking part in the Easter food. I'd like to send a message to my dear sister, Saroj Govinda. Birthday tomorrow. Happy birthday, sis. We'll see you there. Dana Seelan, you drive home safely. God bless. Thank you. It's Lavi Chatsworth.
2: மாலை வணக்கம் கனசீலன் மற்றும் இசைவரை மக்கள் அலசன் டு த ப்ரோக்ராம் பட் டுடே யூ ரியலி இன்ஸ்பயர்ட் மீ வித் த தமிழ் லிசன் அண்ட் இஃப் யூ டோன்ட் மைண்ட் கேன் யூ ப்ளீஸ் சென்ட் த ரெக்கார்டிங் ஆஃப் த லெசன் டு மீ ஐ வுட் லைக் டு பாஸ் இட் ஆன் டு மை கிராண்ட் டாட்டர் பிகாஸ் ஷீ இஸ் டூயிங் தமிழ்
0: அந்த செய்திகளுக்கு மிக்க மிக்க நன்றி. இந்த பாடல்கள் பாடங்களை நம்முடைய இணையதளத்திலிருந்து உங்களால் கிடைக்க முடியும். எஸ் யூ கேன் கெட் த பாட்காஸ்ட் ஃப்ரம் அவர் வெப்சைட். இத்துடன் இந்த நிகழ்ச்சி முடிவு பெறுகிறது. மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க நலம். With this, we bring the program to a close. And wishing you well for the rest of the weekend.